0: ஜாதிக்கல ட்ரை பண்ணலையா?
1: அம்மா, ஏ ஆண்டி வாங்க ஃப்ரெண்ட் கனெக்ட்து?
2: நே,
1: ஹினாமோயா, ஏ ஆய்க்கு ஹினாவுனே.
2: தவ கனெக்கேக்க ஹினாவென்ன, ஏக்கென்ன அப்பே ஃப்ரெண்ட் கனெக் வென்ன ஓனம நே. புஞ்சி ஹினாவுகிட்ட புலுவாங், அப்பே தனித்தாகே தவசம ஃப்ரெஷ் கரான்ன.
3: ஃப்ரெஷ் கியான்னே அப்பே கேமட்ட பீமட்ட விதராக் சீமாவுனு தயாக் நிவே. ஏக்க அப்பே ஜீவித்தேம கொட்டசாக். හැම දවසක්ම ෆ්‍රෙෂ් වෙන්න ෆ්‍රෙෂ් විදිහට හිතන්න. Heels. Life එකම ෆ්‍රෙෂ්.

0: என்ன மிஸ் அணியாளம் என்ன?
1: Now will we bell bend again? Johnny ek de dunu maavatha.

0: என்ன மிஸ் தனியாலம் என்ன
1: வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தே துனு மாவத்த

டிலானி அக்கா, மாலினி அக்கா, ரசிகா அக்கா, சிவாயா, ஹாப்பி பர்த்டே ஹத்ர தினாட்டமா ஜாயோ வென்னோனி சுப வென்னோனி அகையாலோ செட்டகவால ஹத்ர தினாட விஷ்கர்ணா வகேமா நெச்சிமேக்கே மாமாத் கூடும குடாரியா காதரை ஹாப்பி பர்த்டே கேல விஷ்கர்ணுவா ஹத்ர தினாம் பேதாகான சுட்டு சுட்டு ஹரிதா லக்கும் மேக்காக தென்னே ஆலாட் கேலா தியரவா ஒன்னாஸ் கிரியா புரலக்கே அக்கியோ புலுவானாங்க யால வேணுவேங்க அப்பிட்ட பலமு மையான கலிங் தென் ட்ரை கரானாங்க ஏ சிந்துவ தேனட்ட மேகன சிந்துடிக்க ஹனைக்குத்து கருகானா ஹனித சுது அக்கியோ அவகக நீன்னே தமித்த சங்ககி சிந்துவாக கோணி கேல தியனவா ஓகே மன் தென்னாங் மே சிந்துவே பசே தமித்க சிந்துவாக ஹனிதோ ஷானி புதா கணிது எக்கத்து கரகான கேள்வினா மேஹன சிந்தர் எக்கத்து கரகானாங் ஹைஜானு அப்பி வதலசன சிந்து ஒக்கட எக்கத்து கரகான் ஹமதாமு அவஹகனினோ யாட்டி அந்தட தாரிந்து எலவலு கடே ஜெயவேவா கட்டியட்டும வர்க்க குடான் ருகாமட்டிக்கே சம்பத் ருமேஷ் நாதி லக்ஷி தமரா சமன்மலி சாமாதேவி அஷானி சுஜீவ ஹர்ஷினி வினோதினி அத்துலு செட்டகடம லசன சிந்தாக் தென்ன ஜானு போலே அதுதான் கலபலக்காரி தவசாக் ஜானு பட்டியோ அப்பிட தும்மை காக் தென்னோ மண்டி கேல கியான படக் வேட வெடி தவசாக் நினைதா வெட வெடி உனாத் கொச்சிர கலபலக்காரி உனாத் மடம செஞ்சு காக்தான் மடம் ஆதரை கிந்தர் மணிக்கட ஆதரை குட்டாக் அப்பயாத் லசன சிந்து கொடைக்கட எக்கத்து கிடைக்கானா ஹலியோகுடி சாமி இது மோடசக்கே பஸ் சாமி இந்த சுது பாபா ஹாஷினி துவா யாலாகி வெட்சக்கே ஹெமோமாத் கடை வெடுக்கிற சனத் ரசிது குருவிட்டு கம்பரோ பீத்தினாகா மாலிந்த தனுஷா ஷாக்கிய விஹார குட்டிபிட்டே நிலு சமந்த் மந்தார ஐயனு கர் ராமிது சுட்டிப்பு தாலா தல்லப்பு கெதிர பிராங்கிகா அழகி தரோ ஒர்க் ஷாப் எக்கிட்டு பைக் அதாக நாப்பு சேட்டு காத்தக்கத்து கரைகான ஜாய வெண்ணோனி சுப வெண்ணோனி ஹாய் கிந்தர ஹந்தாவி ஜானு லசர் சிந்தாக் தென சலோன் சந்து கினி கத்தேன கல வெல் தெனியா சிந்த டெக்கத்து கரைகான ஜானு அக்கே அதப்பு சிவாயோகி பர்த்டேக்கா SMT ஹுனாஸ் கிரிய செட்டுக்கு உன்னை யாலு செட்டுக்கு வாட்டு சிவாய விஷ்கன்னுவா அங்கே சில விஷ்கன்லாம் உண்மைக்கு குத்துடனா கட்டியம் எங்கத்து கருக்கான் நம்ம என்ன சிந்து வட்டோ அம்மோ மந்தண்ண ரசிகா அக்கா கெத் பர்த்டேக்கு சிவாயா கெத் பர்த்டேக்கு SMT அப்ரல் எக்கிட்ட ஹம்மதாம பர்த்டேஸ் கட்டியர் விஷ்கல்லா தியன்னே ஹரிது கட்டியம் எங்கத்து கருக்கான்னாங் சுத்ரோசு மணிக்கே பகுகிய தின கீபேம மகி சமிதிய வந்தனா கமன கிய ஹிந்தா ஏகைமா நீ ஹண்டவ ஹிட்டியே ஏ தோமாவ ஹதவதே தியா கத்தர் மங்க கொட காதுர உம்மா வலங்கர ஃபெட்டிகல் ஸ்ரேயானி ஸ்ரேயானி அக்கா ஓமா டோ ஓமா தக்குனா மங்க ஏத் பலுவ கோயா கியலா உம்மா வலஸ் முல்ல ஃபிலிம் ஹால் கி சரஹ பே த்ரீ வீல் பாக்கி கே இன்னோ கொல்ல துந்தனே பே பண்டார கொலுவா தர்ம கொலுவா வீர கொலுவா மே கொல்ல துந்தனாட்ட மே சிந்துவ தென்னா ஹனித ஜெயவேவா சாந்தினி அக்க கதா கலாம ஹழுகமி ஹஸ்பண்ட் சமன் ஐயா ஹசித ஜானீஷ் அனுஷிகா இட் பாசி மகழகம நெத்தான ஹெமோ மேக்கு கருகா நம்ம சிந்துவட்டு அப்ப பிரேம குருள்ள சோழிய வெவலக்கு பிரேம குருள்ள நோன மகத்தியத உம்ம தென்னு மகிம்மி இல்ல கண்ணல அது தினம் அது தினம் மாலித்தி கதா கலாம் மத்துக்கொடி பெரிய நாராச்சியா எக்குவ பே கருணாவந்த் காந்தி அம்மாவ அனிவாரம் எக்குத்து கருகான் கேலாம் மேகன சிந்தோட எக்குத்து கருகான் இடு பசு மாலிதி மாத்து கொடிங்க இன்னுமா மகே மாலினி அம்மே அங்க ஆட்ட ஆதரே யாவா தெக்கத்து கருகான் அம்மே சிந்துவட்ட படிசமட்டி இன்னோனி இடு பசு வால்பிட்டு போல தினோஷ கதாக்கலா ஹஸ்பண்ட் ஜயந்த் ஆனுதி நாதித உதுல கட்டியம் எகத்து கருகன் லசன சிந்து அக்கா முக்கிய வாகன தென் ரெடி கருகாத்தமே ஹன சிந்து அஹல பலனுக்கு படாக்காரி இஸ்கோலி காலிட்டியானோ ஏ காலே ஏ காலே

0: வந்தாராம் ரே வித் தரங்கா.
1: அதமகன்னு போன்னு காய் ஐ ஹேட்டடதான்னி விஷ்வாசே வங்க கீவா ஏக்க சிங்கா சிம்பா பே இட்டடலோதா டிக்கடிக்கக்கி வான் அதமுகாகி ஸ்மார்ட்போன்னு காரகான்னு
2: ரசத்துன் அதுக்கு பாரம்பரிக அப்பே ரசைய மீனுக்கு சஹல் பையன் வின் வித்தின் ஸ்மார்ட் டிவி ரைஸ் குக்கர் பிளெண்டர் தினாகண்ண சஹல் கவரே கூப்பனே அதி தியாகே ஒப்பிட்ட ஹிமிவே மீனுக்கு சஹல் அப்பே உருமே அப்பே ரச
1: ஹமகதரம் ஐ மேவட ஹிட்டட தாண்டே போன் எக ஹிட்ட முத மட கண்ணட வென்னே ஆ ஹிட்ட நிமே அவிஸ்வாசே வக கீமை சிங்க ஹிக்கே தியன்னே அதம கண்ண போன் நிகாய் ஐ ஹிட்டட தாண்டே
3: பரம்பராகனாவுக்கு விஸ்வாசிய தினோசானே
4: வர்ணகாரக ரசகாரக கிசிவක් அடங்கு කරනதி இஹல குணாத்மக භාවයෙන් යුතුව ඔබේ කැම වෙල රසින් රස ගන්වන මාතර ෆ්‍රීලන් ඩෙවල් චිකන් රස සොයා මීට්
5: සෞඛ්‍ය සම්පන්න අධ්‍යාපනයක් උදෙසා ඉමාශි ප්‍රකාශන වෙතින් වයිස් අභ්‍යාස පුත්මාලාව ඕලෙවල් ඒලෙවල් වලට පෙනී සිටින දූතරුවන් වෙනුවෙන් සිංහල හා ඉංග්‍රීසි මාධ්‍ය දෙකෙන්ම විස්තරාත්මක පිළිතුරු සහිත ඉමාශි පාස්ට් පේපර්ස් බුක්ස් දැන් ඔබට ලබා ගත හැකියි.